0: சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிரு சத்தஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிரு சத்தத்தரி சதன சஜ்ஜனு சதனு சத்தினி சதினி சத்தனு சத்த சரித தனத சலுத தினி சதன சம் சம் சத்தரி சம்
1: கபோதன சீர் விசக்கர பாட கபோதன சீர் விசக்கர கலபுத்து குத்து கத்து குத்து கலபுத்து குத்து கத்து குத்து சீட்கே தொடர் மன்மத் சீட்கே தொடர் மன்மத் கா